அருண கிரணமணியும் உதயம் அதிருதிர்ந்து சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கடேடி அழகு பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரச மதுர சுமசரங்களெய்து அமிர்த புளின பிரணய பரிதராகம் ஹிருதய தரள மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவன அனுபவ

0: நாட்டினொப்பம் நாட்டார்க்கொப்பம்.
1: வித்தங்கிறது யூதர்களின் என்ன தங்கிறது யூதர்களின் வித்தங்கிறது யூதர்களின் என்ன தங்கிறது யூதர்களின் தத்தின் திரகடத்தும் தத்தின் திரகடத்தும் தத்தின் திரகடத்தும் வித்தங்கிறது யூதர்களின் என்ன தங்கிறது யூதர்களின் வித்தங்கிறது யூதர்களின் என்ன தங்கிறது யூதர்களின் தத்தின் திரகடத்தும் தத்தின் திரகடத்தும் தத்தின் திரகடத்தும் வித்தங்கிறது யூதர்களின் என்ன தங்கிறது யூதர்களின் வித்தங்கிறது யூதர்களின் என்ன தங்கிறது யூதர்களின் தத்தின்